நோக்கியம் சுதைக்கு சாதி பண்டி நேரு கடலு தஞ்சிகு சிக்கனையாது ஆஜொடுந்து பானதஞ்சிகு சுதைக்கு சாதி பண்டி நேரு கடலு தஞ்சிகு சிக்கனையாது ஆஜொடுந்து பானதஞ்சிகு.

நோக்கியம் சுதைக்கு சாதி பண்டி நேரு கடலு தஞ்சிகு சிக்கனையாது ஆஜடுந்து பானதஞ்சிகு சுதைக்கு சாதி பண்டி நேரு கடலு தஞ்சிகு சிக்கனையாது ஆஜடுந்து பானதஞ்சிகு மைந்து ஆது பூரொடுந்து பஜிர கன்னிகு புகனையாது லக்கொடுந்து பைத்த முட்டெகு பானநீக்கு புடமிமித்து ஏத்து மோக்கியா பக்கிதாத்த பேலிதாந்தி மல்லபித்துலு பக்கிகாத்த பேலிதாந்தி மல்லபித்துலு கடிரந்தாயே ஆத்தே தூலா அவ்வளு ஒக்கேலு கடிரந்தாயே ஆத்தே தூலா அவ்வளு ஒக்கேலு இருள நாளிக்கே பேரபோலிக்கே இச்சி குர்த்தேலு கரிய சீரே ஐத்தமந்த மென்குபொல்

பார்வத்து அப்பெனா மோக்கியத மகள் துளுநாடன் பினா பங்காரத குரல் கெபி கொண்ட பினா துளு பாசத உரல் அர்த்தித பிர்த்திதா துளுவெற உடல் ஜெய ஜெய பாரத அப்பெகு ஜெய ஜெயா துளு சிறி துப்பே பச்சனு துத்துது ஆத்தலு மதிமலு பானனு பத்துன குட்டெது சாலு பசைவச ராப்புனா தோடு சுதெக்குலு நுர பேரொருட்டு கடலா செரெக்குலு ஜெய ஜெய பாரதோ அப்பெகு ஜெய ஜெயா துளுசிரி துப்பெகு பரவுத பிர்சேரு புட்டினி மூலு தாசெரு சரணெரு மதிப்புத பாலு கல்லுத கெத்தனை புகர்த்தத ஜாலு கேன விஜானகு இஜ்ஜிகே சோலு ஜெய ஜெய பாரதோ அப்பெகு ஜெய ஜெயா துளுசிரி துப்பெகு பக்குத்தித லெப்புகு சானலு மாடலு பரவுத படவுகு கல்பெரு சாலெரு பெண்கெத அங்குகு கஜ்ஜத கொட்டலு பஞ்சித சூக்கு பெண்ணித பேலெலு ஜெய ஜெய பாரத அப்பெகு ஜெய ஜெய துளுசிரி துப்பெகு வருஷத ஜாத்திரை பண்டிலு தேருலு தர்கொடு உருசு இங்கிரேஜிது பர்பொலு வேதனை தாந்தின ஒஞ்சப்பென ஜோக்குலு பூமிகு ஜெய்தின சொர்க்கனை மூலு ஜெய ஜெய பாரத்தோ அப்பெகு ஜெய ஜெய துளுசிரி துப்பெகு கரக்குலு தேவெரு தகுரித கரக்குலு நமையே தேவெரு தகுரித கரக்குலு அப்பென பஞ்சிடு மாசத முத்தே ஜோக்குலே பாயிடு பாத்தெர கொத்தே அப்பென பஞ்சிடு மாசத முத்தே ஜோக்குலே பாயிடு பாத்தெர கொத்தே பொண்ணு ஆண்டா சேலத முத்தே ஆணு யாப்பல கொண்டாட்டத கொந்தே பொண்ணு ஆண்டா சேலத முத்தே ஆணு ஆண்டா கொண்டாட்டத கொந்தே தேவெரு தகுரித கரக்குலு நமையே தேவெரு தகரித கரக்குலு மதிமலு பொண்ணு லோக்ககு கண்ணு கட்டல மீசெல கொடித்தின ஆணு மதிமலு பொண்ணு லோக்ககு கண்ணு கட்டல மீசெல கொடித்தின ஆணு ஜவநாதிகே பன்னக பேத்தினை ரூபா பலத்தது கொர்த்தெரு பொசத்தொஞ்சு சுர்ப்பா ஜவநாதிகே பன்னக பேத்தினை ரூபா பலத்தது கொர்த்தெரு பொசத்தொஞ்சு சுர்ப்பா தேவெரு தகுரித கரக்குலு நமையே தேவெரு தகுரித கரக்குலு பிறையத காலொடு நரிதின கட்ட கண்ணுத திட்டிகு பாசாத்துண்டு அட்ட பிறையத காலொடு நரிதின கட்ட கண்ணுத திட்டிகு பாசாத்துண்டு அட்ட எழுத்தா கூடுகு நெறி பத்தின சோலி கடியரை காப்புன உசுலுத காலி எழுத்தா கூடுகு நெறி பத்தின சோலி கடியரை காப்புன உசுலுத காலி தேவிரத்த குறித கரக்குலு நம்மையே தேவிரத்த குறித கரக்குலு கணக்குத கெண்டொடு வெய்யரை உண்டு மந்தின கரவர தரியரை உண்டு கணக்குத கெண்டோடு வெய்யரை உண்டு மந்தின கரவர தரியரை உண்டு அடுப்புன காலோடு எட்டெனை அடொடு தரிதின ஓ டாண்டல நெம்புடு ஒரியொடு அடுப்புன காலோடு எட்டெனை அடொடு தரிதின ஓ டாண்டல நெம்புடு ஒரியொடு தேவெரு தகுரித கரக்குலு நம்மையே தேவெரு தகுரித கரக்குலு பொருள் தூப்புனக்குழு நின்ன பொருள் தூப்புனக்குழு ஏத்து ஜன உள்ளேறிய மூலு நின்ன பொருள் தூப்புனக்குழு ஏத்து ஜன உள்ளேறிய மூலு நின்ன நொஞ்சி கூட்டத குர்க்காரை மந்தது காலி உர்த்து உர்த்துது புக்கெலக உப்பாது நின்ன நொஞ்சி கூட்டத குர்க்காரை மந்தது காலி உர்த்து உர்த்துது புக்கெலக உப்பாது பொக்க சூஜி கந்தாயர காப்புனக்குழு நின்ன பொருள் தூப்புனக்குழு ஏத்து ஜன உள்ளேறிய மூலு அவுசமா ஒந்து சமாத்து பண்டொந்து அவுசமா உந்து சமாத்து பண்டொந்து அஞ்சாவோடு இஞ்சாவோடு பண்டு கொரந்து அஞ்சாவோடு இஞ்சாவோடு பண்டு கொரந்து நினனு பென்பாது அக்லே பேல பேய்ப்பா வந்து நினனு பென்பாது அக்லே பேல பேய்ப்பா வந்து பொக்க கை உரசந்து புஷ்க ஜாருனக்குழு நின்ன பொருள் தூப்புனக்குழு ஏத்து ஜன உள்ளேறிய மூலு பிறவுடு யானுள்ளே ஈ தும்பு போலந்து நெத்தெருகு சூண்டனு பாடுது வெச்சலக்காது பிறவுடு யானுள்ளே ஈ தும்பு போலாந்து நெத்தெருகு சூண்டன் பாடுது பெச்சலக்காது எத்தரத குபலுகு புகரு புகரு தேராது எத்தரத குபலுகு புகரு புகரு தேராது பொக்க குட்டுடு குண்டிகு நூக்குப்பாடு நக்குலு நின்ன பொருள் தூப்பு நக்குலு ஏத்து ஜன உள்ளேறிய மூலு நின்ன பசுகுணன் தூது கிஸ்க தெல்தொந்து நின்ன பங்கனு தூது பெரிப்பாடொந்து நின்ன பசுகுணனு தூது கிஸ்க தெல்தொந்து நின்ன பங்கனு தூது பெரிப்பாடொந்து லோக நினனு மெச்சினக சம்பந்த பனொந்து லோக நினனு மெச்சி

0: போச்சு. ஆ கொம்பு தான் எங்க பண்ண கொம்பு புயல் தெப்ப அந்த இரு புடுவேரா
1: அந்தமே
0: அலே குடியிரு விஸ்வநாத் சேத்திரனர்லோ இருத்த கூட்டதா கொஞ்ச நேரம் போகுமானா ஓட்டி கருத்து பத்தின.